0: கிரீடா தொரத்துரு முனவத கேல பலாங்க.
1: ஸ்போர்ட்ஸ் ரவுண்டப்.
0: சாம்பியன்ஸ் குசலானே அஹிமிவீமேன் கோடி 65 பாடுவாக் டாலர் மில்லியன 20 பிரச்சாரய பொருவாக் கிரிக்கெட் லேகம் கியாயி கேரை அது சந்தகான் கல்ல தியன்னே தேரீம் ராஜகாரி பிரசித்த கரான்ன பிரசித்த வேதிக்காவுக்கு கரான் பெஹே கெனெக் தோராதி கெப்பென அயகே வெரதி கியான்னு கொஹோமத கபில விஜய் குணவர்தன அது சந்தகான் கரணவா கேரா வார்த்தா கல்ல தியன அப்பி அவதான யோம் கரும மே சம்பந்தின் வெடிதுரதுர கோம் சடஹான் வெனி கோஹோமதி கேல பலன் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தேரீம் கமிட்டி சபாபதி கபில விஜய் குணவர்தன சஹ கிரிக்கெட் பரிவர்த்தன கமிட்டி லேகம் பிரகாஷ் ஷாஃப்டே என மகாத்வரன் மாத்திய ஹமுவேதி மே பவ சந்தகான் கல்ல தியனவா கேல தமாய் வார்த்தா வென்னே காந்தா சாம்பியன்ஸ் குசலானே சத்காரகத்வே ஸ்ரீலங்காவின் கிலி ஏம ஹேது என அமெரிக்கான் டாலர் மில்லியன 2 பமண பாடுவாக் சிதுவ ஏதை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பரிவர்த்தன கமிட்டியே லேகம் பிரகாஷ் ஷாஃப்ட மகதா சந்தகான் கர்ணவா ஏதம் மயம பாடு அமெரிக்கான் டாலர் மில்லியன 20 பமண கென ஏதி பவ மே மே வனு ஏதை அசத்ய பிரச்சார கென யான பவ ஷாஃப்ட மகதா ஈயே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஆயத்தனே பவதி மாத்திய ஹமுகதே சந்தகான் கல்ல தியனவா நிசக்கவம அப்பட சத்காரக காஸ்துவ கேவனவா மா விஸ்வாச கரன்னே டாலர் மில்லியன 2 பமணவன பவாய் அப்படே முதல் அஹிமி வேணவா ஷாஃப்ட மகதா மெஹிதீ மெஹி விதியட சந்தகான் கல்ல தியனவா கிட தமாய் அது வார்த்தா வென்னே ஹெதகம சந்தான் ஆசியானு கிரீடா உலிலே கிரிக்கெட் நாயகத்வய சஹன்ட ஜப்பானே பவத்தென ஆசியானு கிரீடா உலிலே 20 கிரிக்கெட் தரங்காவளியே ஸ்ரீலங்கா காண்டாய மெஹிமீம் வககீம சஹன் நாராச்சுகேட பெவரே திபெனவா மே மாச 24 வேனிதா செட்ட ஒக்டோபர் மாச 3 வேனிதா தக்வா ஆசியானு கிரீடா உலில நகோயா ஹி பெவத்வென அத்தர ஏ சந்தஹா யோன் கிரீடகையின்ட வெடி அவஸ்தாவாக் உதாக்கர தே திபெனவா கேல தமாய் அது சந்தஹான் கரானி கிரீடா துரத்துரு விதிட அப்பியாமோ பாத்தரவல கார்ட்டூன்ஸ் கோமது கேல பலன்
1: கார்ட்டூன்ஸ்
0: பே அது முலின் மவதானையும் குரமு திவையின புவத்பதட திவையின புவத்பதி ஜெயரத்ன விக்ரமசிங்கே ஃபேக் புக் ஹிரே இன்ன சரணட சரணவென்ன கியல 104,000 அல்லஸ் அரகென மகாதிகரணே காரியால காரிய சஹாயக ரிமாண்ட் வெலாலு மதை கொடகன்ன கிய எகத் ஏ வலேம வெட்டுனா கியல தமாய் அத சந்தஹன் வெனி அபி தினமின புவத்பதே பலும் அதுல் பிட்டோல மம ஹிதனத கார்ட்டூன்ஸ் சந்தஹன் வெனி அஞ்சனகே கார்ட்டூனேட ரணில்கே காலே தாப்பு நடு ரணில்ட மதகனே ஈ அர ஹுரா போலீஸ் எல்லாம் கருப்பு காலினி கேல தமாய் அது சந்தகான் வெண்ணே லங்காதீப புவாத் பாத்த அது பங்கஜ் ருவீந்தகே சரதம் கார்ட்டூனே அத்துல் பிட்டுவல ஐ அது சந்தகான் மேலா திபுனே அப்பி பலமு அத்துல் பிட்டுவல கோய் விதிஹெட மிஸ் சம்பந்தின் சந்தகான் வெண்ணே கேலா விஜித தேசனேகட யானவலு கழுவ மாறுப்பன கியா வகை தன்னே கேல தமாய் அது லங்காதீப புவாத் பாத்தே பங்கஜ் ருவீந்தகே சரதம் கரண்ணே அது එහෙම ඒ විදිහට අපි දිවයිනේ පුවත්පතෙන් අවසන් කරනවා ශ්‍රී සමයන් කාටුනේ ඉදිරි ජනාධිපතිවරණයේදී විපක්ෂයේ පොදු අපේක්ෂකෙක් ගේනවා කියලා දයාසිරි කියනවා බං ගිනි පෙනෙල්ලෙන් බැට කාපු කෙනා කනාමැදිරියටත් බයයි කිව්වට ගිය පාර කෑවේ ලැව් ගින්නක් නේ කියලා තමයි අද සඳහන් වෙන්නේ ඕනෝකයි තත්වේ කාටුනේත් කියාගෙනම අපි ඉවර කරමු පොයින්ට් එක නැතත් බිමල්ට මයික් එක එසේ නොදෙනු ඇයි මට අහිංසක දයාසිරි එහෙම දුන්නට වදන් එක පැලවත්තේ තමයි ඇත්තේ ස්විච් එක කියලා තමයි අද සඳහන් වෙලා තියෙන්නේ මේ විදිහට තමයි අද පතරවල කාටුන් සඳහන් වෙන්නේ හෙටත් උදැසන 6ට ඔබ හමු වීමේ බලාපොරොත්තු වෙන අදට අපි ලක්කන මෝර්නින් නිවුස් ඇලර්ට් වලින් සමු ගන්නවා ප්‍රාර්ථනා කරන ඔබට ජයග්‍රාහී වාසනාවන්ත සුබ දවසක් මම බුද්මිනී මේකලා
2: අකුරු අතර පුවත් සොයන පත්තරේ
3: සම අනුග්‍රහය යූත් එකේ ඉන්න ඔයාගේ ෆියුචර් එකට ප්ලස් පොයින්ට් එකක් RDB Youth Plus යූත් එකටම සෙට් වෙන බැංකින් පාර්ට්නර් RDB Youth Plus කිනුමා සහයෝගීතා අනුග්‍රහය

0: பெருவரி குழாய் வினாடி பனஸ்துனாய்
1: கிருஷி கஷேத்திரத்தை நவபணக் லபாதேவின் கசாகல பிளான்டேஷன் மகின் அரம்ப அதி பிரதான வியாபதி அத்தர ஒபட சமீப கசாகல கிரீன் சூப்பர் மார்க்கெட் ஜாலிய இதா அடு மிளகன நேரத்தை ஒபே பசு மீட்டர் சகனையாக மசகட் ரூபியல் விசு பந்தாசக் நக்கா மிலதிகின் சந்தா நாய சகனையாக ஹந்துனாதுன் இக்கம சூப்பர் மார்க்கெட் ஜாலியாய்
2: NLP ஹதஹன லங்காவே வெடிம தேகி தின தேகி அவஸ்தா வெடிம லுத்ரைய NLP ஹதஹன ஒபத் அதம NLP ஹதஹன பலாகன்ன
0: අපිට ප්‍රධාන ප්‍රවෘත්ති ප්‍රකාශයට
3: මැදිරිය
0: මැදිරිය වෙන් කරලා අපිට යන්න වෙලාව ඇවිල්ලා මේ අපි මතක් කරන්න ඕන කාරණා කීපයක් තියෙනවා හැමදාම වගේ රසට ගුණට දරුවන්ට සාම්පුරුෂයාට උයලා දෙන්න කැමති අපේ බිරින්දෑවරුන්ට තමයි මේ මතක් කිරීම. මේ උයන වෙලාවේ නම් එන්නේ ඔබ පැල්වත්ත බටරු ටිකක් ඔබේ කෑම වේල රහ කරන්න එකතු කරගන්න.
3: එයා දන්නවා ලුණු සහිත ලුණු රහිත වගේම සුදු

0: 95.5 அனு 95.7 லக்காண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கைய ஹண்ட
1: விலாவு சோச தேகாய்
2: விலாவு ஒபவேதக்கின் ஆவே
3: வார்த்தாபிட வார்த்தா கபனி கூட்டியாட்டே NLB தனடிதானே லுத்ரையின் ரட்டே சங்கர்தனேட்ட தெவன்த சத்தியக்குமின் உபத்தினவா ரட்டத்தினவட்ட தனனிதானே விலதீகின் உபத் கூட்டிபத்தியக்குவான்